0: دايم
1: பவ பயஹரணா வந்தித சரணா பவ பயஹரணா பவ பயஹரணா வந்தித சரணா பவ பயஹரணா.